ஜெயபஷ்டபதி ஜெயபிரசாத் சத்திய மிருதகாஹே திஷ்டா குருகோ ரகமன மாஹே ஜெயபிரசாத் சுகந்தத்தன்லாமோ சிம்ரத பரமகத பாவே ஜெயபிரசாத் பசே சுகமந்தர் திசேதி ஆய சதாம அந்தர் ஜெயபிரசாத் கிரக சங்க பசனா ஆட பெயர் சிம்ரோத சரசனா ஜெயபிரசாத் ராங் ரச போக நானக சதாத்தி ஐயதி அமன ஜோக ஜெயபிரசாத் பாட் பட்டம்பரஹண்டா மே திசே தியாக்கத்தபருபாமே ஜெயபிரசாத் சுகசே ஜய சோய ஜெய மனாட் பெஹர் தாக்கா ஜஸ் காவி ஜய ஜெயபிரசாத் துசபகோ மானே முக்தாக்கு ஜஸ் ரசன் பகானே ஜெயபிரசாத் தெரு ரஹதா தர்மன் சதா தியாயே கேவல் பார் பிரம்ம பிரபஜி ஜபதர்கே மான பாமே நானக பாத்த சேத்தி கர ஜாமே ஜெயபிரசாத் ஆரோக கஞ்சன தேஹி நிபலாபத் சராம் சனேஹி ஜெயபிரசாத் தெர உல்லா ரஹத மன் சுக பாவே ஹர் ஹர் ஜஸ் கஹத ஜெயபிரசாத் தெரு சகல சிதர டாக்கே மன் சரணி பர் டாக்குர் பிரபு தாக்க ஜெயபிரசாத் துஜகோ நா பகுச்சே மனு சாசா சிம்ரோ பிரபு உச்சே ஜெயபிரசாத் பாயி துர்லப தே நானக தாக்கி பகத் கரேஹே ஜெயபிரசாத் ஆபூக்கன் பஹரி ஜெய மந்த சிம்ரத் கியூ ஆரஸ் கிஜய ஜெயபிரசாத் அசுபஹஸ்த சுபாரி மந்த் சிபிரபு கோ கபு நா மிசாரி ஜெயபிரசாத் பாக மிலகத நாரா பிரபபனே மன ஜின தேரி மன பனத பனாயி ஊட்த பேட்சா திசே தியாயி திசே தியாயே ஜோ ஏக் அலக்க இஹ உஹ நானக தரி ரக்க ஜெயபிரசாத் கரே பன் பகுதான் மனாட் பேர் கர்த்த சகா தியான ஜெயபிரசாத் தும் ஆச்சார் விவஹாரி திஸ் பிரபு கோ சா சா

அஷ்டபதி சத்குரு சிக்கி கர பிரதபால சேவகோ குரு சதாதயால் சிக்கி குரு துர்மத் மனஹரா குருபச்சனி ஹரநாமுசரா சத்குரு சிக்கே பந்தன காட்ட குரு கா சிக் பிகார்த்தே ஹட்ட சத்குரு சிக்கோ நாம் தந்தே குரு கா சிக் விடபாகி ஹே சத்குரு சிக்கா ஹலத பல சவாரே நானும் சத்குரு சிக்கோ ஜீனால் சமார குரு கே கிரஹ சேவக ஜோர குரு கி ஆக்யா மன மே சஹ ஆப் சுகோ கார் காஷனா ஜனாவே ஹர ஹர நாம் ஹிருதய சத்யாவே ਮਨ ਵਿੱਚ ਸਤਿਗੁਰੂ ਕੇ ਪਾਸਤ ਸੇਵਕ ਕੇ ਕਾਰਜ ਰਾਸ ਸੇਵਾ ਕਰ ਤੋਏ ਨੇ ਕਾਮੀ ਤਿਸਕੋਤ ਪ੍ਰਾਪ ਸਵਾਮੀ ਆਪਣੀ ਕਿਰਪਾ ਸਿਆਵ ਕਰੇ ਨਾਨਕ ਸੋ ਸੇਵਕ ਗੁਰ ਕੀ ਮਤਲੇ ਬੀਸ ਬਿਸਵੇ ਗੁਰ ਕਾ ਮਨ ਮਾਨੇ ਸੋ ਸੇਵਕ ਪਰਮੇਸ਼ਰ ਕੀ ਗਤ ਜਾਣੈ ਸੋ ਸਤਿਗੁਰ ਹਿਰਦੇ ਹਰ ਨਾਉ ਅਨਕ ਬਾਰ ਗੁਰ ਕੋ ਬਲ ਜਾਉ ਸਰਬ ਨਿਧਾਨ ਜੀ ਕਾ ਦਾਤਾ ਆਠ ਪਹਿਰ ਪਾਰ ਬ੍ਰਹਮ ਰੰਗ ਰਾਤਾ ਬ੍ਰਹਮੈ ਜਨ ਜਨਮੈ ਪਾਰ ਬ੍ਰਹਮ ਇੱਕ ਆਪ ਨਹੀਂ ਕਛ ਭਰਮ ਸਹਿ ਸਿਆਨ ਵਲਿਆ ਨਾ ਜਾਈਐ ਨਾਨਕ ਐਸਾ ਗੁਰਬਟ ਭਾਗੀ ਪਾਈਐ ਸਫਲ ਦਰਸ਼ਨ ਪੇਖਤ ਪੁਨੀਤ ਪਰਸਤ ਚਰਨ ਗਤ ਨਿਰਮਲ ਰੀਤ ਭੇਟ ਸੰਗਰਾਮ ਗੁਣ ਰਵੇ ਪਾਰ ਬ੍ਰਹਮ ਕੀ ਦਰਗੇ ਗਵੇ ਸੁਨਗਰ ਬਚਨ ਕਰਨ ਆਗਾਨੇ ਮਨ ਸੰਤੋ ਕਾਤਮ ਪਤੀਆਨੇ ਪੂਰਾ ਗੁਰਖਿਓ ਜਾਕਾ ਮੰਤਰ ਅਮਰਦਿਸ਼ਟ ਪੇਖੇ ਹੋਏ ਸੰਤ ਗੁਣ ਬੇਅੰਤ ਕੀਮਤ ਨਹੀਂ ਪਾਏ ਨਾਨਕ ਜਿਸ ਭਾਵਿਤ ਸਲਾਏ ਮਿਲਾ